ஆகாஷவாணி கார்வர கானசுதே ஆரம்பத்தில் கேளி. இந்து நாகராஜ் ஆடிருவ சன்னலிகி சித்தராம அவர வச்சன.